ஈசன் பிரிப்பு சம்ஹிருதியில் விரிஞ்ஞு நிற்பொரு சுமம் அழியே தன் விசிஷ்டகந்தத்தால் விவிக்தரசம் விரிஞ்ஞு நிற்பொரு சுமம் அழியே தன் விசிஷ்டகந்தத்தால் விவிக்த விரசம் வீண்டும் வீண்டும் விழிப்பு சவிதத்தில் மதுவிரதத்தினு மட்டும்

பிரஜகள் ஜகத்தில் சுகிருதிகள் ஜாயாபதிகள் நடும் சுபமாம் பரஸ்பர பிரணயாமர தருவின் பல பிரகா

0: தேனினும் இனிய குரலால் இன்றும் பலர் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடகர்தான் ஏஎம் ராஜா. தென்னிந்திய திரையுலகில் மிக சிறந்த பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் வரிசையில் வருபவர். ஜூலை 1 காலத்தால் அழியாத பிரபலமான பாடல்களை பாடி திரையுலகை பிரமிக்க வைத்த ஏஎம் ராஜா அவர்களின் பிறந்த நாள். இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது திரு கணேஷ் வைத்தியநாதன் அவர்கள் எழுதி வழங்கும் உரை சித்திரம் ஏஎம் ராஜா, தமிழ் திரை இசையின் இன்னிசை தெண்டல்.
1: தமிழ் திரைப்படங்களில் புகழ்பெற்ற பழம்பெரும் பின்னணி பாடகர் மற்றும் இசைக்கலைஞரான ஏஎம் ராஜா தன்னுடைய காந்த குரலால் பாடல் வரிகளில் இனிமையை கூட்டி புதிய பாணியில் இசைத்துறையில் ஒரு புதுமையான வடிவத்தை கொடுத்தவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம்

மலையாளம் கன்னடம் என்று தென்னிந்திய இசைவானில் வெள்ளி நட்சத்திரமாக விளங்கிய ஏ எம் ராஜா வட இந்திய திரை உலகிலும் தன் இசைத்திறமையை நிலைநாட்டியுள்ளார். இந்திய திரைப்பட ஜாம்பவான்களில் ஒருவரான ராஜ் கபூரினால் பாராட்டு பெற்ற இவர் மற்றவர்களது இசையில் பாடிய பாடல்களை விட இவரே இசையமைத்து பாடிய பாடல்களின் வாயிலாக அன்று மிகவும் பிரபலமடைந்தார். டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், கணீர் என்று பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தன் மென்மையான தென்றலைப் போன்ற வசீகர குரலால் ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்களையும் கட்டிப்போட்ட மெலடி கிங், ரொமான்டிக் வாய்ஸ், காதல் மன்னனின் குரல் என்றெல்லாம் தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கும் ஏ எம் ராஜாவின் நினைவு அலைகளை இப்பகுதியில் காணலாம். இவர் பெயருக்கு ஏற்றாற்போலவே 50களில் தமிழ் திரை இசைத்துறையில் ராஜாவாக வலம் வந்த ஏ எம் ராஜா ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் ராமச்சந்திரபுரத்தில் 1929 ஆண்டு ஜூலை 1 மன்மதராஜு லட்சுமம்மா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். ஏவலம் மன்மதராஜு ராஜா என்பதன் சுருக்கமாக ஏ எம் ராஜா என்று அழைக்கப்படும் இவர் பிறந்த 3 தனது தந்தையை இழந்தார். இதனால் ஏ எம் ராஜாவின் குடும்பம் தாயின் சொந்த ஊரான ரேணுகாபுரத்திற்கு சென்று குடியேறினர். உயர்நிலைப் பள்ளி வரை அங்கு படித்த ராஜா தன் இளம் வயதிலேயே சக மாணவர்கள் அவரை பாடச் சொல்லி கேட்பார்களாம். பல போட்டிகளில் பங்கு பெற்று முதல் பரிசும் பெற்றுள்ளார். படிப்போடு பாட்டு பயிற்சியையும் மேற்கொண்ட இவர் 10 முடித்ததும் மேல்நிலை பள்ளி படிப்பிற்காக வேலூரில் உள்ள ஊரிஸ் கல்லூரியில் சேர்ந்தார். படிப்பிலும் கவனத்தை சிதறவிடாமல் வேலூர் தமிழிசை கழகத்தில் நரசிம்மலு நாயுடுவிடம் முறையாக இசை பயின்ற இவர் கல்லூரி படிப்பிற்காக 1951 சென்னை பச்சையப்பா கல்லூரியில் BA இளங்கலை தேர்ச்சி பெற்றார். இவர் படிக்கும்போதே இசையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட காரணத்தால் கர்நாடக சங்கீதம் மற்றும் மேற்கத்திய இசையிலும் தேர்ந்த பயிற்சி பெற்றிருந்தார். மென்மையான குரலில் பாடும் ஏ எம் ராஜா பியானோ மற்றும் கிட்டார் வாசிப்பதிலும் வல்லவராக இருந்தார். இவரின் திறமையை HMV இசைத்தட்டு நிறுவனம் அடையாளம் கண்டுகொண்டது. இதனால் தெலுங்கில் 2 மெல்லிசை பாடல்கள் பாடுவதற்கான வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது. ஓ ஹிருதய ராணி, எந்த தூரம் ஈ பயணம் என்று தாய்மொழி தெலுங்கில் ராஜாவே எழுதி மெட்டமைத்து பாடிய பாடல்கள் இசை மேதை KV மகாதேவன் அவர்களின் உதவியுடன் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. இப்பாடல்கள் அகில இந்திய வானொலியில் பெரும் புகழை பெற்றது. இந்த காலகட்டத்தில்தான் சம்சாரம் என்ற படத்தை தெலுங்கிலும் தமிழிலும் எடுத்துக்கொண்டிருந்தார் ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் SS வாசன். தெலுங்கு சம்சாரத்தில் பாடிய பாடகர் கண்டசாலாவின் தமிழ் உச்சரிப்பு திருப்தி அளிக்காத தருணத்தில் ஓ ஹிருதயராணி பாடலை தற்செயலாக வானொலியில் கேட்டுள்ளார். உடனே KV மகாதேவன் அவர்களை தொடர்பு கொண்டு AM ராஜா பற்றி கேட்டறிந்த வாசன் பலமொழி திரைப்படமான சம்சாரம் திரைப்படத்தில் டைட்டில் பாடலை பாடும்படி AM ராஜாவை அழைத்துள்ளார். 1951 வெளிவந்த இப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதோடு அல்லாமல் ஹிந்தி மொழியிலும் எடுக்கப்பட்டது. எல்லா மொழியிலும் அப்பாடலை AM ராஜா அவர்களை பாடியிருந்தார். AM ராஜா பின்னணி குரலில் வெளிவந்த முதல் படமும் இதுதான். பிறகு 1952 பத்மநாபன் என்பவர் தயாரித்து இயக்கிய குமாரி திரைப்படத்திற்கு KV மகாதேவன் அவர்கள் இசையமைத்தார். MGRும் மாதுரி தேவியும் இணைந்து நடித்த இப்படத்தில் AM ராஜா ஒரு பின்னணி பாடகியுடன் இணைந்து டூயட் பாடினார். அந்த பாடகியின் பெயர் ஜிக்கி. தனது வருங்கால மனைவியாக இவர்தான் வரப்போகிறார் என்பது ராஜாவுக்கு அப்போது தெரியாது. இப்படத்தில் KV மகாதேவன் இசையில் ராஜாவும் ஜிக்கியும் இணைந்து பாடிய முதல் பாட்டு இருளிலே நிலவொளி போல் அவர் வருவார் என்ற பாடல். இது தவிர அழியாத காதல், காதல் சோலை என்று தொடங்கும் 2 சோலோ பாடல்களையும் அவர் பாடியுள்ளார். இதன் மூலம் அன்று வரை கர்நாடக இசையின் பாணியில் திரையிசை பாடல்களை கேட்டு பழகிய தென்னிந்திய ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் அமைந்தது. ஹிந்தி உலகில் புகழ்பெற்ற பாடகர் முகமது ராஃபியின் ரசிகரான ஏ எம் ராஜா அவரின் பல பாடல்களை கேட்டு பழகியதனால் தென்னிந்திய ரசிகர்களுக்கு ஒரு புதிய சுவையை கொடுக்க முடிந்தது. வட இந்திய திரைப்பட பாடல்கள் மற்றும் கசல் பாடல்களின் மூலம் அவரே தனக்கென உருவாக்கிய பாணி அது. 1955 மகேஸ்வரி என்ற படத்தின் அழகு நிலவின் பாவனையிலே என்ற பாடலின் ஒத்திகையின் போது ஜிக்கியிடம்
தன் காதலை தெரிவித்து

திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு 4 மகள்கள் மற்றும் 2 மகன்கள் என 6 குழந்தைகள். அவர்களில் சந்திரசேகரன் மட்டும் ஓரளவு தந்தையின் குரலையும் இசைத்திறனையும் கொண்டவராக இருந்தார்.

தொடர்ந்து தமிழில் ஏ எம் ராஜா அவர்கள் பல பாடல்கள் பாடினாலும் துயரத்தையும் தாபத்தையும் தேக்கிய உணர்வாய் வந்த பாடல்களே இவருக்கு தமிழில் நீங்கா புகழை பெற்றுத்தந்தது. 1954 சி ஹெச் நாராயணமூர்த்தி இயக்கத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி நடித்து வெளிவந்த படம் எதிர்பாராதது. இப்படத்தில் சிற்பி செதுக்காத பொற்சிலையே பாடலை ஏ எம் ராஜா மற்றும் ஜிக்கி பாடியிருப்பார். இப்பாடலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் இயல்பான நடிப்பும் ஏ எம் ராஜாவின் குரலும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். அதேபோல் 1955 வெளிவந்த மிஸ்ஸியம்மா படத்தில் இவர் பாடிய வாராயோ வெண்ணிலாவே, பிருந்தாவனமும் நந்தகுமாரனும், பழகத் தெரிய வேணும் போன்ற பாடல்கள் இவரை புகழேணியின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. இந்த படத்திற்கு பிறகு ஜெமினி கணேசன் பாடுகிறார் என்றாலே அங்கு ஏ எம் ராஜா குரல் மட்டுமே ஒலிக்கத் துவங்கியது. அந்த அளவிற்கு இருவரின் உணர்வும் திரையில் ஒரே நேர்கோட்டில் பிரதிபலித்தது. இவர் ஜெமினி கணேசனுக்காக கல்யாண பரிசு, மீண்ட சொர்க்கம், மனம்போல் மாங்கல்யம், பூலோகரம்பை, களத்தூர் கண்ணம்மா, ஆடிப்பெருக்கு, தேன்நிலவு போன்ற பல படங்களில் பாடல்களை பாடியுள்ளார். இந்த காலகட்டத்தில் வந்த அனைத்து பாடல்களும் இன்றளவும் மீண்டும் மீண்டும் கேட்கத் தூண்டும் விதமாக அமைந்தன. பின்னர் அதே ஆண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கி கே வி மகாதேவன் இசையில் வெளிவந்த குலே பகாவலி படத்தில் மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ என்ற இனிமையான மெலோடி பாடலை ஜிக்கியுடன் இணைந்து ராஜா பாடியிருந்தார். எம்ஜிஆருக்காக இவர் பாடிய இந்த பாடல் அன்று மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து

அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் மாசிலா உண்மை காதலே, பொம்மை கல்யாணம் படத்தில் இன்பமே பொங்குமே பாடல், பெற்ற மகனை விற்ற அன்னை படத்தில் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும், புனர்ஜென்மம் படத்தில் உள்ளங்கள் ஒன்றாகி துள்ளும் போதிலே, களத்தூர் கண்ணம்மா படத்தில் ஆடாத மனமும் ஆடுமே, மீண்ட சொர்க்கம் படத்தில் துயிலாத பெண்ணொன்று கண்டேன், ஆடிப்பெருக்கு படத்தில் தனிமையிலே இனிமை காண முடியுமா போன்ற காலத்தால் அழியாத பல பாடல்களை இவர் பாடி மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார்.

முறையாக கர்நாடக இசைப்பயிற்சி பெற்றவர் என்பதால் ஏஎம் ராஜா கர்நாடக ராகங்களுக்கு அமைக்கப்பட்ட பாடல்களை கூட தெளிவுடன் இயல்பாக பாடினார். மீண்ட சொர்க்கத்தில் வரும் கலையே என் வாழ்க்கையின் பாடலை பாகேஸ்வரி ராகத்திலும், தேன்னிலவு படத்தில் காலையும் நீயே மாலையும் நீயே பாடலை ஹம்சவர்தினி ராகத்திலும் அதன் இயல்பு மாறாமல் மிகவும் துல்லியமாக பாடியிருப்பார். அதேபோல் மேலை இசையின் சாயல் கொண்ட துள்ளலான பாடல்களிலும் கூட ஒரு இனிமையான மென்மையைச் சேர்த்து தேன்மதுர குரலில் பாடியுள்ளார். இதற்கு உதாரணமாக ஓஹோ எந்தன் பேபி பாடலை சொல்லலாம். 50 மற்றும் 60களில் புகழின் உச்சியில் இருந்த காலங்களில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், என் டி ராமராவ், ஏ நாகேஸ்வர ராவ், சத்யன், பிரேம் நசீர்

நீர் போன்ற பெரிய நட்சத்திரங்களுக்காக இவர் தொடர்ந்து பாடினார். பொதுவாக இளம் காதல் நாயகர்களான ஜெமினி கணேசன், பிரேம் நசீர் போன்றவர்களுக்கு இவரது குரல் பெரிதும் பொருந்தியது. ஏஎம் ராஜா தமிழை தாண்டி மலையாள திரை உலகிலும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்தினார். ஏஎம் ராஜா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொழிகளில் மட்டுமல்லாமல் சிங்கள படத்திலும் பாடி அனைவரையும் மகிழ்வித்த பெருமைக்கு உரியவர். அதேபோல் ஷங்கர் ஜெய்கிஷன் இசையில் ராஜ்கபூரின் ஹிந்தி திரைப்படத்திற்காக ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் பம்பாய்க்கு சென்று ஒரு முறை பாடினர். இதன் மூலம் ஹிந்தியில் பாடிய முதல் தென்னிந்திய பாடகர்களாக ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் அடையாளப்படுத்தப்பட்டனர். இது தவிர ஏஎம் ராஜா சில படங்களில் நடித்தும் இருக்கிறார். நாகேஸ்வர ராவ் நடித்து இரு மொழிகளில் பெரும் வெற்றி பெற்ற தேவதாஸ் படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்த இவர் இசைக்கலைஞனை பற்றிய படமான பக்த இந்திய அம்மாயி படத்தில் முதன்மை வேடத்திலும் நடித்தார். ஏஎம் ராஜா பாடல் மற்றும் நடிப்பு தவிர இசையமைப்பாளராக தெலுங்கில் 1958 வெளிவந்த ஷோபா படத்தின் மூலம் அறிமுகம் ஆனார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதால் பெல்லி கானுகா போன்ற பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்து தெலுங்கில் நட்சத்திர இசையமைப்பாளராக உருவெடுத்தார். 1959 வெளிவந்த இயக்குனர் ஸ்ரீதரின் முதல் படமான கல்யாண பரிசின் மூலம் தமிழிலும் இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஏஎம் ராஜா. இந்த படம் ஸ்ரீதரின் திறமைக்காக மட்டுமின்றி பாடல்களுக்காகவும் அன்று பெருமை தேடி தந்தது. இப்படத்தில் வரும் மற்றொரு பாடலான தனிமையிலே இனிமை காண முடியுமா என்ற பாடலில் ஏஎம் ராஜாவின் தித்திக்கும் குரலும் ஜெமினி கணேசன், சரோஜா தேவியின் ரம்யமான நடிப்பையும் இவராலும் இன்றளவும் மறக்கவும் மறுக்கவும் இயலாது. அதேபோல் 1961 ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா நடிப்பில் வெளிவந்த தேன்நிலவு படம் இவரது வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான படம் என்றே சொல்லலாம். காரணம், இப்படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் தேன் போன்று இனிமையானவை. இன்று கேட்டாலும் நம் உள்ளம் தித்திக்கும். இதில் வரும் பாட்டு பாடவா என்ற வினா பாடலும், சின்ன சின்ன கண்ணிலே நிலவும் மலரும் பாடுது போன்ற காதல் பாடல்களை மீண்டும் கேட்கத் தூண்டும் பாடலாகவும் அமைந்துள்ளது. இதில் வரும் ஓஹோ எந்தன் பேபி என்ற துள்ளல் பாடல் 60களை என்றுமே மறக்க முடியாத நாட்களாக மாற்றியது. இதன் மூலம் ரொமான்டிக் வாய்ஸ் என்று திரை உலக ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர்.

தேன்நிலவு படத்திற்கு இசையமைக்கும் போது ஏஎம் ராஜா அவரது மெட்டில் ஒரு சிறு ஒலிக்குறிப்பை கூட மாற்றுவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லையாம். கண்ணதாசனின் பல்லவி இசையுடன் இசைவதற்கு ஒரு சிறிய மாற்றம் தேவைப்பட்டதாம். ஏஎம் ராஜா பிடிவாதம் செய்யவே கவியரசு கண்ணதாசனே பல்லவியை மாற்றிக்கொண்டாராம். அதேபோல் இந்த படத்திற்கான பாடல்களை அமைக்கும்போது ஸ்ரீதருக்கும் ஏஎம் ராஜாவுக்கும் இடையே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாம். அதற்கு பின்னர் ஏஎம் ராஜா இசையமைக்க மறுத்துவிட்டாராம். பிரச்சனை எம்ஜிஆர் வரை சென்று அவர் கட்டாயப்படுத்தியதனால் பின்னர் ஒப்புக்கொண்டாராம். பிரச்சனைகளை மறந்து ஸ்ரீதர் தனது அடுத்த படமான நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்திற்கு இசையமைக்க ஏஎம் ராஜாவை கேட்டுக்கொண்டாராம். ஆனால் ஏஎம் ராஜா மறுத்துவிட்டாராம். எனவே வாய்ப்பு விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மறக்க முடியாத பாடல்களை கொடுத்த ஸ்ரீதர் ஏஎம் ராஜா கூட்டணி அன்றுடன் முடிந்தது. இவ்வாறு ஏஎம் ராஜா மனதில் பட்டதை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் பட்டணம் பேசக்கூடியவர் என்பதால் தமிழ் திரையுலகில் பலராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். இதன் காரணமாக அவரே திரையுலகிலிருந்து ஒதுங்கிக் கொண்டாராம். அப்போது புகழின் உச்சியில் இருந்த தனது மனைவி ஜிக்கியையும் பாட வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். இந்த சமயத்தில் தனது வாடகை கார் தொழிலில் கவனம் செலுத்தி நல்ல வருமானத்தை ஈட்டு வந்தார். இது தவிர தன் மனைவி ஜிக்கியுடன் இணைந்து உலகமெங்கும் மேடை நிகழ்ச்சியையும் நடத்தி வந்தார். இவரது இசைக்குழுவில் கொஞ்ச காலம் இன்று இசை ஞானி என்று போற்றப்படும் இளையராஜாவும் கிட்டார் வாசித்துள்ளார் என்பது பெருமைக்குரிய விஷயம். மீண்டும் பல வருடங்கள் கழித்து 70களின் தொடக்கத்தில் இசையமைப்பாளர் பி குமார் ஏஎம் ராஜாவை ரங்கராட்டினம் படத்திற்காக பாட வைத்தார். அப்படத்தில் வரும் முத்தாரமே உன் ஊடல் என்னவோ பாடல், பின்னர் புகுந்த வீடு படத்தில் சிந்தாமரையே செந்தேன் மழையே பாடல் மிக பெரும் வெற்றியை தந்தது. பிறகு 1973 வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை என்ற படத்தின் வாயிலாக ஏஎம் ராஜா மீண்டும் இசையமைப்பாளராக வருகை புரிந்தார். அதில் ராசி நல்ல ராசி ஒரு வெற்றி பாடலாக அமைந்தது.

0: 1975 எனக்கொரு மகன் பிறப்பான் படத்திற்காக ஏ எம் ராஜா இசையமைத்தார். இந்த காலகட்டத்தில் தாய்க்கு ஒரு பிள்ளை, வீட்டுக்கு வந்த மருமகள், 10 மாத பந்தம், அன்பு ரோஜா, இது இவர்களின் கதை போன்ற பல படங்களில் பாடவும் செய்தார். அதேபோல் ஜிக்கியும் 1970 காதலினும் காவியம் முதல் 1993 வரை இளையராஜா விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த செந்தமிழ் பாட்டு படத்தில் வண்ண வண்ண மெட்டெடுத்து பாடல் வரை அந்த பயணம் தொடர்ந்தது. இப்படி நாட்கள் பயணித்து கொண்டிருந்த வேளையில் சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு தமது குழுவினர் மற்றும் மனைவி ஜிக்கியுடன் கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டாலுமூடு என்ற இடத்தில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலில் கச்சேரி செய்வதற்காக ராஜா புறப்பட்டார். போது வள்ளியூர் ரயில் நிலையத்தில் வண்டி நின்றது. அந்த சமயத்தில் ரயிலில் தன்னுடன் வந்தவர் ஒருவரை காணாததால் இறங்கி ரயில் நிலையத்தில் தேடினார் ஏ எம் ராஜா. அந்த சமயம் ரயில் வண்டி புறப்பட்டுவிட்டது. அவசரமாக ரயிலில் ஏற முயன்ற போது எதிர்பாராத விதமாக கால் தவறி விழுந்து ரயிலில் சிக்கி சம்பவ இடத்திலேயே தனது 59வது வயதில் 1989 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உயிரிழந்தார். பின்னர் அவரது உடல் ஆந்திர மாநிலம் ரேணுகாபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஏ எம் ராஜா நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரது தெய்வீக குரல் இந்த மண்ணை விட்டு மறையவில்லை. தலைமுறைகள் மாறலாம், இசையின் வடிவங்கள் மாறலாம், ஆனால் காதலும் மெல்லிசையும் இருக்கும் வரை ஏ எம் ராஜாவின் மதுரமான மென்மையான குரல் அவரின் இனிமையான பாடல்களின் மூலம் காற்றில் ஒலித்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது திரு வி கணேஷ் வைத்தியநாதன் அவர்கள் எழுதி வழங்கிய உரை சித்திரம் ஏ எம் ராஜா, தமிழ் திரையுலகின் இன்னிசை தென்றல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது திரு பி சஜித்குமார் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை டோப்ரே உத்ரா.
1: ரெண்டாயிரத்தி மூன்று பிப்ரவரி மாதத்தின் கடைசி வாரம். அந்த திறந்த வெளி குளிர்பான கடைக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அதன் கதவில்லா சாளர ஓர இருக்கைகளில் அமர்ந்தால் நாகர்கோவில் நகரின் முக்கியமான ஒரு சாலையின் போக்குவரத்தை ரசித்து கொண்டே எவ்வளவு நேரம் வேண்டுமென்றாலும் அமர்ந்து குளிர்பானமோ காஃபியோ சூடான வடையுடன் ரசிக்கலாம். ஒரு ஓரத்தில் ரிலாக்ஸ் பாயிண்ட் என்று ஒரு பகுதியும் ஒதுக்கியிருந்தார்கள். மனிதர்கள் எஞ்சின் போன்று புகைவிட எப்போதுமே அந்த கடை திருவிழா கூட்டமாகத்தான் இருக்கும். வாரத்தின் சனிக்கிழமை என்பது எனக்கு பிடித்தமான நாள். ஏனென்றால் என்னை போன்ற ஒரு தனியார் பள்ளி ஆசிரியருக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ற எண்ணம். இன்னும் ஒரு காரணமும் உண்டு. சனிக்கிழமை ஏகப்பட்ட வெளிநாட்டவர்கள் ஆண்களும் பெண்களும் ஷாப்பிங் என்று நகரம் முழுக்க சுற்றி ஒரு வாரத்திற்கான பொருட்கள் அடங்கிய பல வண்ண பைகளை சுமந்து கொண்டு கடைசியாக எதிர்ப்பக்கம் இருக்கும் டாஸ்மாக் கடையிலிருந்து திரவ பாட்டில்களை வாங்கி கொண்டு சாலையோரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் KKNPP என்ற வாசகம் தாங்கிய கூடங்குளம் பவர் ப்ராஜெக்ட் பேருந்துகளில் ஏறிக்கொண்டிருப்பார்.

அவர்கள். அந்த காட்சியை பார்ப்பதில் ஒரு சிறு ஆனந்தம். தற்போது கூடங்குளத்தில் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் அணு மின் உலை அமைப்பதற்காக ரஷ்யாவிலிருந்து வந்தவர்கள் அவர்கள். அன்று எதிரே காலியாக இருந்த இருக்கையில் அனுமதி கேட்டு அரை டவுசர் டீஷர்ட் உடன் ஒருவர் வந்து என் முன்னால் உட்கார்ந்தார். பதிலுக்கு ஒரு புன்சிரிப்பு செய்து வழக்கம்போல் அந்த விசாலமான தெருவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என்னுடன் பேச்சு கொடுக்க விழைவது எனக்கு புரிய வர சாதாரணமான அறிமுகத்துடன் பேசிக்கொண்டோம். நான் விளாடிமிர் கான்ஸ்டாண்டினோவிச் போப்போவ்,

போல் அந்த விசாலமான தெருவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என்னுடன் பேச்சு கொடுக்க விழைவது எனக்கு புரிய வர சாதாரணமான அறிமுகத்துடன் பேசிக்கொண்டோம். நான் விளாடிமிர் கான்ஸ்டாண்டினோவிச் போப்போவ், கூடங்குளம் அணுமின் நிலைய ப்ராஜெக்டில் ஒரு என்ஜினியர். தொடர்ந்து பல வாரங்கள் இந்த சந்திப்பு நிகழ நாங்கள் பலவிதமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். ஒரு தனியார் பள்ளி ஆசிரியரின் வேலைப்பளு, கிடைக்கும் சம்பளம் மற்றும் விடுமுறை ஆகியவைகளை நான் கூற, அணுமின் நிலைய விஞ்ஞானி என்ற முறையில் அவரது வேலைகளையும் கூறுவார். பல விஷயங்கள் எனக்கு முழுவதுமாய் புரியாமல் இருந்தாலும் புரிந்தது போல் தலையசைத்து கொண்டேன். அன்று வழக்கத்துக்கு மாறாக அவர் முகத்தில் ஏதோ கலவரம் குடிகொண்டிருந்தது. அவரை ஆங்கிலத்தில் வினவினேன், என்ன பிரச்சனை மிஸ்டர் விளாடிமிர்? என் குட்டி மகன் இப்போது 5ஆம் வகுப்பில் படிக்கிறான். படிப்பில் கொஞ்சம் மட்டம்தான், ஆனால் எல்லா போட்டிகளிலும் ஆர்வத்துடன் கலந்து கொள்கிறான். இதில் என்ன கவலைப்பட வேண்டியிருக்கிறது? சந்தோஷப்பட வேண்டியதல்லவா? சிறிது நேரம் வெண்ணுரை பொங்கும் திரவத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் ஒரு பரிசோ சான்றிதழோ அவனுக்கு கிடைத்ததில்லை. அவர் சொன்னார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் துளி ஒன்று வெள்ளைக்கண்ணம் வழியே உருண்டு வருவதை வேகமாக துடைத்து கொண்டார். நான் குளிர்பான தம்ளரை பார்த்து கொண்டிருந்தேன். அதன் மேல் வழியும் பனித்துளி ஏதோ அவர் கண்ணீரின் தொடர்ச்சியாக தெரிந்தது. முதன் முதலாக அவரிடம் கேட்டேன், உங்கள் மகன் எங்கே படிக்கிறான்? உங்கள் ஊர் ரஷ்யாவிலா? இல்லை இல்லை, இங்கேதான். இங்கேயா? ஆம், செட்டிக்குளத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறான், ஆஸ்லின் மெட்ரிக் பள்ளியில். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இதுவரைக்கும் நான் வேலை பார்க்கும் பள்ளியின் பெயரை ஏன் சொல்லாமல் போனேன் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். தினமும் காலையில் ஆர்வத்துடன், சார், டோப்ரே ஊத்ரா என்று காலை வணக்கம் சொல்லும் அந்த குட்டி பையனின் முகம் மனதில் வந்தது. சார், மார்க் உங்கள் பையனா? அவர் கண்கள் விரிந்தது. வேக வேகமாக பேச ஆரம்பித்தார். ஆமாம், அவனேதான். எங்கள் சொந்த ஊர் செர்னோபில் பக்கத்தில் உள்ள பிரிப்பியாட் நகரம். என் அப்பா செர்னோபில் அணுமின் நிலையத்தில்தான் வேலை பார்த்தார். மிகவும் சந்தோஷமாகத்தான் ஓடியது வாழ்க்கை. திடீரென்று அவர் முகத்தில் ஒருவித இனம் புரியாத பீதி தெரிந்தது. எல்லாம் கண நேரத்தில் முடிந்துவிட்டது. அந்த 1986 அணு உலை வெடிப்பு. அப்பா அப்போது பிளான்டில் தான் இருந்தார். என்ன ஏது என்று விசாரிக்கும் முன் முக்கியமான பொருள்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு கிளம்ப கட்டளை வந்தது. பிரிப்பியாட்டு நகரை மையமாக கொண்ட அனைவரும் வேறு ஊர்களுக்கு கிளம்பும்போது அன்று யாரும் நிலைமையின் கோரத்தை உணர்ந்திருக்கவில்லை. இனி ஒரு திரும்ப வரவு இல்லை என்பதை அறிந்திருக்கவில்லை. அடுத்தடுத்த நாட்களில் செய்தித்தாள்களை படிக்க படிக்கத்தான் புரிந்தது. ஏராளம் பேர் அங்கே இறந்து விட்டார்கள் என்றும், பலரும் மருத்துவமனைகளில் இருப்பதும், மண், காற்று, உணவு எல்லாவற்றிலும் கதிர்வீச்சின் விஷம் கலந்திருப்பதும். அதோடு முடிவடைந்து விடவில்லை. சிறு நிதானத்துக்கு பின் பெருமூச்சுடன் தொடர்ந்தார். தலைமுறைகளுக்கும் தொடரும் ஊனம், கேன்சர் போன்ற மாறாவியாதிகள் நானும் மார்க்கும் அதற்கு விதிவிலக்கல்ல. குறிப்பாக அவன் நிலைமை இப்போது மிகவும் மோசமாக இருக்கிறது. இன்றோ நாளையோ என்று நாங்கள் இந்த கோடை விடுமுறைக்கு ரஷ்யா சென்று விடுவோம். சொந்தங்களை பார்க்க என்னைப்போல் மார்க்குக்கும் ஆசையாக உள்ளது. அப்போது மார்க்கின் தாய்? நான் இடைமறித்தேன். அவளுக்கு மனதில்தான் ஊனம். என்னை விட்டு வேறு ஊருக்கு சென்று விட்டாள். சொல்லிவிட்டு விசாலமான சாலையின் ஹாரன் ஒலிகளின் இறைச்சலில் தன்னை புதைத்து அமைதியாக்கி கொண்டார். நான் வீட்டுக்கு வந்ததும் வேக வேகமாக சென்று பள்ளியில் நடந்த கட்டுரை போட்டியின் தாள்கட்டுகளை பிரித்தேன். அதிலிருந்து மார்க் கான்ஸ்டாண்டினோவிச் போப்போவ் என்ற பெயரிட்ட தாளை எடுத்து ஒரு நிமிடம் யோசித்தேன். மனசாட்சி உறுத்தி கொண்டே இருந்தது. ஈரடி வெண்பா ஒன்று மனதில் வந்து விழுந்தது. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். ஒரு வாரம் கழித்து வெள்ளிக்கிழமை நடந்த பள்ளியின் ஆண்டு விழாவில் மார்க் கட்டுரை போட்டிக்கான முதல் பரிசையும் கேடயத்தையும் பெற்றுக்கொண்டு புகைப்படம் எடுத்தபோது விழா மேடையின் விளக்குகளை விட அவன் முகம் அதிகமாக பிரகாசித்தது. மாதம் ஒன்று உருண்டோடியது. ஏப்ரல் மாதத்தின் புழுக்கமான ஒரு இரவு. தூக்கம் என்னை விட்டு எங்கோ பயணிக்கத் தொடங்கியது. கோரை புல்பாய் மற்றும் தலையணை ஒன்றை எடுத்துக்கொண்டு வழக்கம்போல மொட்டை மாடியில் மல்லாக்கப்படுத்து கொண்டு வானத்து நட்சத்திரங்களை எண்ணத் தொடங்கினேன். எங்கோ வெகு தொலைவில் நாய் ஒன்று சளைக்காமல் ஊளையிட்டு கொண்டிருந்தது. மணி 12 ஆகிவிட்டிருந்தது. வாட்ஸ்அப்பில் செய்தி ஒன்று வந்து விழும் ஓசை. இந்நேரத்தில் யாராக இருக்கும்? விளாடிமிர், ரஷ்யா. பேரின் அருகில் பச்சை வட்டத்தில் 1 என்ற செய்தி எண். அவசரமாக செய்தியை திறந்து பார்த்தேன்.

0: இன்று மார்க் வழக்கத்திலும் அதிகமாக மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அவன் நிலை மிகவும் மோசமாகிவிட்டதென்று மருத்துவர்கள் சொன்னார்கள். அந்த முதல் பரிசு கேடயத்தை ஆஸ்பத்திரியில் அனைவரிடமும் காட்டி பூரிப்படைந்து கொண்டிருந்தான். கடைசியாக அந்த கேடயத்தை அவன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு தூங்கிவிட்டான். நான் தான் இன்னும் தூங்காமல் காத்திருக்கிறேன். பெருமூச்சுடன் மீண்டும் மல்லாந்து விழுந்து கொண்டேன். கண்ணீர் பாதி மறைத்த காட்சியில் வானத்து மேகங்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு குட்டி நட்சத்திரம் மட்டும் என்னை பார்த்து மின்னிக் கொண்டிருந்ததை அப்போது நான் கவனித்தேன். என் மனம் அறியாமல் முணுமுணுத்தது. டோப்ரே ஊத்ரா, அதாவது காலை வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திரு பி சஜித்குமார் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை டோப்ரே ஊத்ரா. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் கருத்துக்களை கடிதங்கள் மூலமாகவோ ஆகாஷவாணியின் எழுத்துப்பட்டி என்ற நிகழ்ச்சியின் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ அனுப்பலாம். கடிதங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்ச்சொல் மாலை, கேர் ஆஃப் ஸ்டேஷன் டைரக்டர், ஆகாஷவாணி திருவனந்தபுரம். அல்லது எழுத்துப்பெட்டி, கேர் ஆஃப் ஸ்டேஷன் டைரக்டர், ஆகாஷவாணி திருவனந்தபுரம். மற்றும் இமெயில் அனுப்ப வேண்டிய முகவரி airtvmpm@gmail.com. இமெயில் முகவரி ஒரு முறை கூட airtvmpm@gmail.com.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம். சாட்டர்டே நைட் ஃபீவர். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். The spectacular month of July, with its bright sunshine, monsoon showers, and lush green landscapes, has already arrived in its full glory. To add to this glory, here is Saturday Night Fever with its collection of enchanting tracks. Joining you tonight is Rekha GS.